பாயகு தூசுது போயின பேருகு முரடிண்டா பர்ப்புண்டா ஈரு பிரபத்தினே என பாக்கே இரண மகளின் இரேகு தோஜாவுன அதிருஷ்ட பத்துண்டத்தா யானு மானுகு பிலை கொற்பினாலந்து திரிண்டத்தா பந்து பண்டல ருக்கு கங்காதரே டாக்டர் எண்ணி நெடுது எச்ச கால நெம்மதிடே பதுக்கியே ஆண்டா தெம்மத பல ஜோராண்டு உசுலு உசுலுடு பேனே உண்டாண்டு அக்கேரித தின பத்துண்டே பொடிதின ஜக்கேல்டு தரைதி ஒந்தே மகளின தரை பூஜொந்தே காயபுடியே கண்டனின சாவு பொஜ்ஜா மடை பொஜ்ஜா மாத்தென்ல கிரமோ ஒட்டே நடப்பாயொலு ஆண்டா ஊர்த பொஞ்சலெகு அலட நாகோசியே காரண அல கண்டனி சைத்தினானி கண்டெல்த கரியணி கடத்துஜொலு கைத்த காஜி புடத்துஜொலு என கண்டனி ஜீவடிஜர்டல நெம்புடுலேரு அஞ்ச அரண நெம்புதொட்டு உந்துல போடு யானு தெப்புஜி இஞ்ச கடாக்கடி பண்டினேனு பாக்கதக்குலு திமாக்குந்து கிரைத்தேரு பாக்கதக்குலு சீ பந்து பண்ணுண்டேரு யாத்தே தினப்போயிலக்க ஈ பெச்ச சுத்தி சப்பேண்டு பொஜ்ஜத மனதனியே ருக்கு பேலெகு போயினேக்குல பிலாசுதாந்தினலெகு கண்டனி சைத்தினெட்டு சுகாண்டோடோ இஞ்ச பணொம்பின குளித்தேரு பண்பு ஜிந்து குல்லொலி கேணு ஜிந்து குல்லெரெகாப்புஜி ருக்கு எண்ணுண்டினி ஈத்தே கண்டனி தீரினெடுது பொக்கனே ருக்குகு மகளினஞ்சி அலச்சனேச்சினி ஜயா பிராயகு பைதொலு தூண்ட அர்லுன பூவே ஜூவோட்லா ஒந்தே பர்த்தியே காலேஜிகு போது பண்ணக போலி ஜவனேரு பெரிபத்துது பைதின உண்டு அக்லேனா பாத்திரக்கத்தே கை கண்ணத சன்னெகு ஜயா மர்லு ஆவந்தினேட்டாது நக்கரடு பக்கர இஜ்ஜிந்து பிரஜாரியரோடு ஜயாகு சேலை செபினோடு உமேது கம்மி கல்பு நேட்டே மனதீப்பின சுபாவு கம்பீரதவே தெல்கெ நல்கெலா அப்ரூவ் போகே அஞ்சாது தோஸ்திலு திஞ்ச இஜ்ஜெரு கண்டி கண்டி தோஸ்தி பண்ட மதுர ஒர்த்தியே மூடிகிரெடுது ஒடிப்புத காலேஜுக்கு கல்பெரே பைதினாலு உந்துனு ஹாஸ்டெல்டே ஆளு ரஜொட்டு ஊருகு போவந்தே ஜயா நொட்டுடு ருக்கு நில்லகே வருவலு ஒர ஒர ஜயனலை தொந்தே மூடிகிரேகு போவலு ருக்குகு அக்கலிருவெரு தோஸ்திலாயினேனே சோத்யா மதுர பத்தின பக அல்லடி கேணுன பிரஷ்னெடு ஒஞ்சி ஈத்து தெல்த்து நல்த்து குசுட்டு பெரு பைக்குன நிக்கு ஈ மணிமுகுடிதி ஜயான தோஸ்தி ஆயினைத்த குட்டு தாத ஊ பண்டுது யானேன சுகதுக்கத பகெட்டு இஞ்சின பண்ணுண்டல ஜயாக கேணுன கெபி உண்டு இனி கோடெடு மாத்திரேகல அக்லக்கல்ன பக்கினே பணம்பின ராவத்தந்தே நனுரியன சுகதுக்க கேணுன மர்ஜி உப்புஜி நனுஞ்சி பண்டா ஜயாகு நனுரியனு பிறவுடு தூர்து பாத்திருந்த சுபாவிஜி அலெலெக்க இத்தினக்குலு என்ன கிளாஸுடு ஆள் ஒர்த்தியே பந்து மதுர பனொந்தித்தலு மகளின புகர்த்தி கேணிரிகு அப்பிகுல குசியே நினலெக்க இத்தினக்குல்ல நின கிளாஸுடு ஈ ஒர்த்தியே நோடு ஈ இத்தினல்ப குசித்த சில்மி நல்புண்டே ஈ பத்தட என்ன இல்லல திஞ்சிலே காப்புண்டு பண்டலு ருக்கு மதுர ருக்குனு ஆண்டீ ஆண்டீ இந்தே லெப்புனு அலென பெரிபெரியே உப்புனு தன பேலெடுல பாலு படைத்தொந்தினலெட ருக்குகுல பாத்திரினாத்து குசியே அப்பகனே மதுர தன மனசு புடுப்பாது தன இல்லதக்லேன பிரவர பணம்பினி ஆண்டி என பப்ப ரேஞ்சர் அரேகு சம்பாத்னே திஞ்சனே எங்கிலேன இல்லு மல்ல பங்களேனே இல்லடு பேலிதக்குலே பாக்கஜன என மம்மிகு பேலே மல்த்துதே கொத்துஜி மதுரனா ஈ பண்ணனே மல்லதிகேத கத்துடத்து மல்லதிகேடு இஷ்ட இஜ்ஜந்தின தாட்டிதவு ஏத்து சம்பத்து இத்துண்டதானே எங்கிலின இல்லடு கிலவுஜ்ஜி நெம்மதி இஜ்ஜி என மம்மிகு பப்படல் லடாய் மல்புனனே பேலே ஒரோர கர்வடு பிகடுது எஞ்சின பாத்விரரு பந்து அரேகே கொத்து பூஜி அரேன செடக்குகு பப்பன நடக்கனே காரணகே ஒர மம்மி எனடனே பணந்து பொல்துதெரு பொப்பகு பேத்தி பேத்தி பொஞ்சலின சங்க உண்டுகே மம்மி பண்டா ஆத்தே காத்தேகே ஜோக்லெடல கொண்டட உண்டு பண்ட உண்டு இஜ்ஜி பண்ட இஜ்ஜி பொக்கடெக்லா பொடிப்பு நரெட எங்கிலெகுலா சலுகை கம்மி அரெடுது தூர தூரனே உந்தெட்டாதே என மெக்கே பச்சாலியா வந்துள்ளே பரவுடு மனதி வந்தே பத்து நைட்டு ஃபெயிலு பொக்க தோஸ்திலென கேங்கடே பொறுத்து தெப்புனு ஹோட்லுடே உண்பினி தின்பினி பர்ப்பினி என ஒத்துத மெக்தி என்னடுது ஒஞ்சி வருஷதாத்து எல்லையாளு கல்பு நெட்டு பாரி சுருக்கு பிரதிபெட்லா பிகு தூவரெகுலா பொருளு லட்சண ஆளு மைசூருடு இன்ஜினியரிங் காலேஜுடு கல்தொந்துள்ளலு ரஜொட்டுலா ஊருகு பர்ப்புஜொலு சங்கீத கல்புவே நாடகத பிராக்டிஸ் உண்டு இஞ்சினே காரண பன்பொலு எங்குல ஊருகு போண்ட உருவாப்புண்டு என